பக்கே துக்கமிட்டு லேச ராமனா. சமுத்ர சுகதனாவ ஏக ராமனா. பரமசாந்தி.